0: பரிய பாய பரிய பாய பரிய பாய
1: ஓடினா திரா நிரங்கார ஹே நாயலே அனர்க்க ந ஜாய ஜியோ பிண்ட சவ திசதா தேகா ஜய அகுவாய ஜே லோடே சங்கா அப்னா கர் புனோ நீச சதாய ஜே ஜர்வானா பரஹர ஜர்வேஸ் கிரேந்தி ஆய ஒரே ந பரிய பாய